438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 12 ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், முகரம் பற்றிய உரை, போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் குறித்த உரை, ரசிகர் தேன்கிணம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலாவரும். குரலமுதம் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள் பணிவு என்பது பண்பு. எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வந்தராக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். மீண்டும் குரல் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. குரல் எண் 125 அதிகாரம் அடக்கமுடைமை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம் வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி பாராட்டாங் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஹட்பே நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஜாலிபாய் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப், சுராஜ்தீப், ஸ்ட்ரேட் ஐலன், கதம்தலா மற்றும் லாங்கலன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளைக்கு மறுநாள் காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி நார்த் பேசேஜ் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி சங்கா.

நாளை முற்பகல் மணி 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹேப்தீப் செல்லும். சஹேப்தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பாரட்டாங் நாளை பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹேப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹேப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, இந்தியாவில் ஜூன் 26ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை முஹரம் அனுசரிக்கப்படுகிறது. இது இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமான முஹரத்தின் 10வது நாளாகும். இந்த மாதத்தின் முதல் நாள் ஜூன் 16 அல்லது 17 அன்று தொடங்கியது. இது இஸ்லாமியர்களின் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. முஹரம் மாதம் அல்ஹாவின் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்திற்கு அடுத்து சிறந்த நோன்பாக முஹரம் மாதம் நோன்பு கருதப்படுகிறது. ஆசூரா 10ஆம் நாளில் நோன்பிருந்து கடந்த ஆண்டு செய்த சிறு பாவங்களை மன்னிக்க கூடியது. யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பது நல்லதாகும். ஆசூரா நாளில்தான் முஹரம் 10 மூசா அலை அவர்களும் அவர்களின் சமூகத்தினரும் ஃபிர் அவனிடமிருந்து விடுபட்டு செங்கடலை கடந்து வெற்றி பெற்றனர். மேலும் நூஹ் அலை அவர்களின் கப்பல் ஜூதி மலையில் தரை தட்டியதும் யூனுஸ் நபி மீனின் வயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் இந்நாளில்தான். முஹரம் மாதத்தின் முதல் 10 நாட்கள் சியா முஸ்லிம்களால் துக்க நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. முஹரம் 10ஆம் நாள் அன்னலாரின் பேரன் இமாம் ஹுசைன் ரலி அவர்கள் கர்பலா போரில் தியாகம் செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இது கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்லாமிய வருடப்பிறப்பின் போது புதிய ஆண்டை தொடங்கும் முஸ்லிம்கள் முந்தைய ஆண்டு செய்த பாவங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு கோருவதையும் நற்காரியங்களை அதிகரிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். சிறப்பு நோன்புகளை மேற்கொண்டு இறைவனை வழிபடுகின்றனர்.

0: நேயர்களே, தொடர்வது போதைப் பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் குறித்து சமூக நலத்துறையில் பணிபுரியும் ஸ்ரீமதி சத்யா அவர்களின் உரை.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி பேச போகிறது வந்து போதைப்பொருள் பயன்பாடு, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் பற்றி உங்கள் முன்னாடி பேச இருக்கேன். முதல்ல நம்ம போதைப்பொருள்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இது என்னென்னா கஞ்சா, ஹெராயின், கொக்கைன், ப்ரௌன் சுகர், அபிம், இது மாதிரி சில மருந்துகள் தவறான பயன்பாட்டினால போதைப் பொருளாக வந்து நம்ம கருதப்படுது. இது எப்படின்னா ஒரு நபரின் மூளை, மனநிலை மற்றும் உடலின் செயல்பாடுகளை பாதிக்கும் பொருளாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்லா தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதாவது தற்காலிகமாக மகிழ்ச்சி கொடுக்கும், உற்சாகம், சில சமயத்தில் மயக்க உணர்வு கூட ஏற்படும். ஆனால் இதை எப்போ நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறோமோ இதுக்கு வந்து நம்ம வந்து முற்றிலும் அடிமையாக மாறுறோம். முதல்ல போதைப் பொருளுக்கு எப்படி அடிமையாகிறோம்னா, நண்பர்களின் அழுத்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லும்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ஆர்வம், சில சமயத்தில் மன அழுத்தம் கூட ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுது, வேலை வாய்ப்பு இல்லாதன காரணத்தினால, இல்லை வேலை சூழ்நிலைகளில், இல்லை சில மாதிரி இந்த காரணத்தினால ஆரம்பிக்கிறது. பின்பு இது வந்து நமக்கு வந்து இது அடிமையாகவே நம்ம லாஸ்டில் மாறிடும். ஆரம்பத்தில் ஒரு முறை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காணி ஆரம்பிக்கிறது, கடைசியில் இதுக்கு வந்து நம்ம அடிமையாகவே மாறிடுறோம். அடுத்து நம்ம போதைப் பொருளால் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்நிலை முற்றிலும் பாதிக்கப்படுது. உடம்பில் மெது மெதுவாக அதோட தாக்கத்தை காண்பிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா கல்லீரல் பாதிப்பு, இதயம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் பாதிப்பு, மூளை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறத குறைச்சிரும். இப்படி இருக்கும்போது நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உடல் வலிமையும் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சிரும், பலவீனம் ஆகிரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து நம்ம போதைப் பொருள் மனிதனோட மனநிலைமையும்

0: வந்து முற்றிலுமாக பாதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடல்நிலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு கோபம் அடிக்கடி வரும், ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னே தெரியாது. தனிமையாக இருக்கிறத நம்ம உணர்வோம், பயம் வரும், பதட்டம் வரும், சில சமயத்தில் தற்கொலை எண்ணம் கூட நமக்கு வந்து வந்துடும். அடுத்ததாக பார்த்தா குடும்ப பாதிப்பு. ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையாக ஆகிறதுனால அந்த மொத்த குடும்பமே பாதிக்கப்படுது. எப்படின்னா முதல்ல பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உறவு வந்து பாதிக்கப்படுது, பொருளாதார சிக்கல் உருவாகும், நிலை ஏற்படுது. எப்படின்னா போதைப்பொருளுக்கு அடிமையாகிறதுனால எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கிறனால நமக்கு வந்து சோர்வு ஏற்படுது. இதனால் குடும்பம் முற்றிலுமாகவும் பாதிக்கப்படுது. அடுத்தது முக்கியமாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. போதைக்கு வந்து அடிமையாகிறதுனால கல்வி வந்து பாதிக்கப்படுது. இதனால் இடைநிறுத்தம் ஏற்படுது, காலேஜ் போகாமல் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சொந்து வெளியே சுற்றுறது. இதன் விளைவாக நம்மளோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனையை அதாவது போதைப்பொருள் பிரச்சனையை அரசாங்கம் மட்டும் சரி செய்யும் நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவங்க, சமூக அனுப்பி எல்லாரும் சேர்ந்தால் தான் நம்ம இதை வந்து சரி செய்ய முடியும். இதில் குடும்பத்தார்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எப்படின்னு பார்த்தா பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி வளர்க்கணும், அவங்களோட நேரம் நிறைய செலவிடணும், அவர்களின் நண்பர்களின் நடவடிக்கை சேர்க்கை இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் அவங்களோட மாற்றம் வந்து ஏற்படும் போது நம்ம ஆரம்பத்திலே அவங்களுக்கு வந்து நம்ம சரி செய்ய முடியும். அடுத்தது என்ன பார்த்தா சட்டவிரோதமான போதைப்பொருள் கடத்துதல் வந்து அடுத்தது நமக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமே சட்டவிரோதமான போதைப்பொருள்கள் கடத்தல் தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, இதை வந்து சட்டவிரோதமான போதை ஒரு பொருள் கொண்டு போறது தான் நம்ம போதைப்பொருள் கடத்தல்னு சொல்றோம். இப்படி போதைப்பொருளை கடத்துறது தான் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரிய அபாயகரமான நிலை வந்து உருவாகுது. சட்டவிரோத கடத்தல் தான் நாளைக்கு இளைஞர்கள் ரொம்ப எளிமையாக போதைப்பொருள் வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து கிடைச்சிருது. இதனால நாட்டின் பாதுகாப்பும் பாதிக்கப்படுது, சமூகத்துல வந்து அமைதியும் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இந்தியாவில் போதைப்பொருள் உற்பத்தி விற்பனை சேமிப்பு கடத்தல் தடுக்க NDPS சட்டம் 1985 என்று நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டத்துல போதைப்பொருள் வச்சிருந்தாலோ விற்பனை செய்தாலோ இல்ல வாங்கினாலோ கடத்தினாலோ அல்லது உற்பத்தி செய்தாலோ குற்றமாக கருதப்படும். குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் அபராதம் கிடைக்குது இல்ல சிறை தண்டனையும் வழங்கப்படுது. நமது அரசு போதைப்பொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காண்டி நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் அதாவது NAPDDR என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருது. இந்த திட்டம் வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அதாவது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இந்த அமைச்சகம் வந்து கோல்கர்ல இருக்குது. இது முக்கிய நோக்கமே போதைப்பொருள் பயன்பாட்டை குறைக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் போதைப்பொருளுக்கு வந்து அடிமையானவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கும் மறுவாழ்வு சேவைகள் வழங்குறதற்கும் சிகிச்சை வழங்குவதற்கும் இருக்குது. இந்த NAPDDR திட்டத்துல ஒரு பகுதியாக நஷா முக்த் பாரத் அபியான் செயல்படுது. இதில் வந்து முக்கிய நோக்கமே இந்தியாவை வந்து போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குறது தான். இந்த திட்டத்துல முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தா விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அதாவது பள்ளி கல்லூரிகள் பொது இடங்கள் கிராமங்கள் போன்ற பல இடங்கள்ல சென்று விழிப்புணர்வு நேரா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் June 26 இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் ட்ராஃபிக்கிங் அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு சர்வதேச தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலும் இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது. குறிப்பாக 3 மாவட்டங்களும் ஈர்க்க அதாவது இன்டிகிரேட்டட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் அடிக்ட்ஸ் செயல்பட்டு வருது. இன்று சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு சர்வதேச தினம் என்று டாகூர் கல்லூரியில் அனுசரிக்கப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பணியிடங்களில் போன்ற அமைப்புகளில் போட்டிகள் விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தி பரிசுகளும் வழங்கப்பட்டது. டைரக்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் கலந்து கொண்டு போதைப் பொருள் அடிமையாவதை தடுக்க உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடைசியான முடிக்கிறதுக்கு முன்னாடி போதைப் பொருள் தொடர்பான உதவி மற்றும் ஆலோசனை பெறுவதற்கு என் அறிவிக்கிறேன் 1444 இது நேஷனல் லெவல்ல தொலைபேசி எண். 112 இது வந்து அந்தமானில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண். போதைப் பொருளை தவிர்ப்போம், சட்டவிரோத கடத்தலை தடுப்போம், ஆரோக்கியமான குடும்பத்தை பலமான சமூகத்தையும் உருவாக்குவோம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை போதைப் பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் குறித்து சமூக நலத்துறையில் பணிபுரியும் திருமதி சத்யா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது ரசிகர் தேன்கிண்ணம். இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் ரஞ்சித் அவர்கள் தாம் ரசித்த பாடல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். கேட்போமா?

வணக்கம் நேயர்களே, இன்றைய ரசிகர் தென்கிணம் நிகழ்ச்சியில் நான் ரசித்த பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக மீசிய முறுக்கு படத்திலிருந்து என்ன நடந்தாலும், இந்த பாட்டு மியூசிக் போட்டிருக்கிறது ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிக்கும்னா, இப்போ காலேஜ் முடித்த பிறகு பசங்களோ அவங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். அடுத்து வேலையில் போய் சாதிக்கணும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லைனா அவங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு இருக்கும். இது எல்லாத்துலேயுமே அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டில் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

பார்க்கும்போது இந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை வரும். எனக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு டைம் எப்படி பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. இந்த பாட்டில் வரிகள், மியூசிக் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும்.

ரெண்டாவதா வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. இந்த பாட்டை ஹரி ஜெயராஜ் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, சூர்யா நடிச்சிருப்பாங்க. ட்ராவல் பண்ண

0: நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து ரசிகர் தேன்கிணம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பவர் பர்கத்லேன் போதியை சார்ந்த ரஞ்சித் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்பொழுது மாலை மணி 5:23 நிமிடமாகிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.
1: மூணாவதாக யூத் படத்திலிருந்து சக்கரை நிலவே. இந்த பாட்டை யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த காலத்து யூத்தாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து யூத்தாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டை பிடிக்காத ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது இந்த பாட்டில் உள்ள வரிகள் எல்லாமே மிகவும் பிடித்தமான வரிகள், எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். நீங்களும் கேட்டு பாருங்கள்.

நேயர்கள், இதுவரை ரசிகர் தேன்கிணம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் பர்கத்லைன் பகுதியைச் சார்ந்த ரஞ்சித் அவர்கள். இத்துடன் இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழம்தம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.